0: அறிகுறுபல்ல சிறக்கால் பெலிக்க சூக்தி. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவாஸ் மிதர்ஜி, அஸ்ஸலாமு அலைக்கும். சூக் ஹபரி கபி தகம் ஜினா. ஹலோ, அவாஸ் நபர்ஜி. ஹாய், யா சிக்கம் தே உஸ்தா. அவாஸ் மங்கள நராஜ்.
1: السلام علیکم.